0: அதிகாரி தெலங்கானா.
1: அபர்ணா தேவன் பாடின் பாட்ட சிறுவெண்ணில கீத்தனிக்கு பால் ஜே சங்கீதம், சித்திரம் அல்லரி.